0: Right. The future of Tamil Nadu's traditional Dravidian parties appears increasingly uncertain amid the TVK's rapid rise to power. In the latest political churn, several senior leaders from both the AIADMK and DMK have crossed over to Vijaya's party. Four former AIADMK ministers, MC Sampath, NR Sivapathi, Kadambur C. Raju and Udumalai K. Radhakrishnan have joined the TVK. They were inducted into the party by Tamil Nadu Minister Adha Varjuna at the TVK headquarters in Chennai. And the defections do not stop there. Former DMK MLA J. Karunanithi, along with a few other leaders, have switched allegiance to the ruling party. In spite of losing power and now witnessing an exit of his party leaders, DMK chief Stalin is defiant. He's vowed to bring an end to Vijaya's rule, arguing that TVK was able to come to power only because of the support extended by the parties, his party's allies, to ensure president's rule was not imposed in the state.
1: ஆக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதி நம்மோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் தயவில் தான் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர்களே, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் வருகிற போது எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர், திமுக தலைவர் முக ஸ்டாலினிடத்தில் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் நான் தடுக்க மாட்டேன், நாட்டிலே ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு
2: இந்த ஏழம் என்ற தளபதிக்கோ அல்லது உதயநிதிக்கோ சவால் விடுற யோகிதை இந்த ஆதவர்ஜனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சட்டமன்ற அவர் சொல்றாரு, ஒரு தேர்தல் ஒரு மேயர் கூட வர முடியாது. வரலாறு தெரியாம பேசுறாரு. எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் விஜயம் கிடையாது, மற்றவங்களும் கிடையாது. 84 எலெக்ஷன்ல நாங்க எதிர்கட்சியா கூட வரல, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா கூட வரல. எம்ஜிஆர் தேர்தலுக்கே வராம அமெரிக்கால இருந்து ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார்ந்தார். 84 86 உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 102 முனிசிபாலிட்டியில ஏறத்தாழ 90 முனிசிபாலிட்டி எங்க கூட்டணி ஜெயிச்சு, நான் உள்ளிட்டு ஜெயிச்சோம். தமிழ்நாடு பூரா உள்ளாட்சி தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன், ஏறத்தாழ ஒரு சட்டமன்ற தேர்தல் தான். நான் வந்து இப்போ இவர் கேட்கிறேன், 6 எலெக்ஷன் வை, ஜனவரியில் வை, ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்து மீ சேர்த்துக்கிறேன்.
3: இதுவரைக்கும் நாங்க பதில் சொல்லல. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்தினீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா, 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில், இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க.
0: And Ravind Reddy's Hail Hitler moment sparks a massive controversy. The Telangana CM, while speaking about the Hyderabad Disaster Response and Asset Protection Agency or HYDRA, said he drew inspiration from the name Telangana's urban planning body from German dictator Adolf Hitler. Speaking at the event, he said that HYDRA was Hitler's favorite word and his core team was called HYDRA, which could assassinate anyone. The CM further said he took inspiration from Hitler and named the civic body. His comments has sparked a massive row, with the BJP coming down heavily on the chief minister. The Saffron party said Congress has Hitler mindset out in the open and alleged that CM Reddy is taking inspiration from a dictator. The party further said Reddy is echoing Rahul's language and demanded an apology from the chief minister.
4: Hydra, the word is Hitler's favorite word, Hydra. His core team called Hydra, who can assassinate anyone. So I have taken inspiration from Hitler. I have named as a Hydra.
5: The Congress party has got the mentality of Hitler. And jo Hitler ki chaal chalega, wo Hitler ki maut marega. People will reject this Congress party because they had the emergency mindset in them. They behave like Hitler and they don't address the people's problem. but they make such a statement, they are Hitlers and they were followers of Hitler, they like Hitler, all these things. So therefore now the Congress ideology has been exposed. The Congress has exposed itself that they have the emergency mentality in them, they have anti-democratic mentality in them, because Hitler was anti-democratic, Hitler was a brutal dictator. So Mr. Revanth Reddy equating himself with Hitler.
6: This is a man who would make Indira Gandhi proud. He has an emergency mindset, but the entire Congress party does. And they talk about Samvidhan, and they actually are Tanashahi ki dukaan, celebrating, eulogizing Hitler. They call others Hitler, but in reality, from Indira Gandhi's emergency to Revanth Reddy's anti-constitutional behavior, they are the ones who are exemplifying Hitlerian behavior.
0: Tell you a little more about the Hydra controversy and how there is fact versus fiction in this entire matter. What is the truth here? Big question, what is Hydra? Hyderabad Disaster Response Body, and the short form is Hydra. It's the Hyderabad Disaster Response and Asset Protection Agency, which is responsible for emergency response and civic protection. Fictional body in comic universe. Hydra is a fictional organization from comic body and book, I beg your pardon, and superhero universe. Also entrusted with lake protection. It's tasked with protecting lakes and water bodies from encroachment and environmental damage. Linked to authoritarianism and extremist themes, portrayed as an extremist authoritarian secret society in this particular storyline. Enforcement body for encroachment and demolition acts as an enforcement body for removing illegal constructions and encroachments. Associated with Red Skull in comic lore, now in the comics, it is often linked with characters like Red Skull. Has no link to Hitler, got no connection whatsoever with Adolf Hitler or any historical Nazi organization. Known for a cut off one head slogan. It's known for this particular slogan, cut off one head, two more shall take its place. Now, Hyderabad youth has been shot dead while delivering pizza in Philadelphia. From Hyderabad, a 28-year-old youth was shot dead in Philadelphia, USA, while reportedly delivering a pizza order. The image of the victim on your screens at this point in time left, leaving his family and friends in deep shock. The victim identified as Anshul Kuncha, a native of Hyderabad. Family members say Anshul was working in Philadelphia and was on a delivery assignment when unidentified people allegedly opened fire on him. They claim he was shot multiple times in the attack. The circumstances leading to the shooting are yet to be officially disclosed. Local law enforcement authorities in the U.S. are investigating this horrific incident. The Consulate General of India has taken up the matter, is extending assistance to the bereaved family. Officials coordinating with local authorities regarding the investigation and the formalities required for the repatriation of the mortal remains. The tragic incident caused anguish among Anshul's relatives in Hyderabad, who are waiting further information from the authorities. More details expected as the investigation progresses. Thousands of Indian youth do odd jobs in the U.S. to sustain themselves during their studies and for extra money. This incident sparking massive safety concerns for the Indian community. Hyderabad youth has been gunned down in the U.S. 28-year-old victim Anshul was killed during pizza delivery.

0: put him and his party in a spot. And the question now is simple. Why would a chief minister cite Hitler as a source of inspiration in the first place? Bureau Report, India Today.
1: The future of Tamil Nadu's traditional Dravidian parties appears increasingly uncertain amid TVK's rapid rise to power. In the latest political churn, several senior leaders from both the AIADMK and DMK crossed over to Vijay's party. Four former AIADMK ministers have joined TVK. They were formally inducted into the party by Tamil Nadu Minister Adav Arjuna at the TVK headquarters in Chennai. And the defections actually don't really stop there. Former DMK MLA J. Karuna Nithi, along with a few other leaders, has switched allegiance to the ruling party. In spite of losing power and now witnessing an exit of his party leaders, DMK chief M.K. Stalin remains defiant. His vow to bring an end to Vijay's rule, arguing that TVK was able to come to power only because of the support extended by his party's allies to ensure president's rule was not imposed in the state.
2: ஆக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதி நம்மோட கூட்டணியில் இருந்த கட்சிகளின் தலைவியில தான் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர்களே, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் வருகிற போது எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திமுக தலைவர் முக ஸ்டாலினிடத்தில் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் நான் தடுக்க மாட்டேன். நாட்டிலே ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு.
1: Well, it's been a month since the formation of the Vijay Sarkara in Tamil Nadu and the political temperatures in the state continue to soar. A heated war of words has erupted between TVK and the DMK, with the DMK chief Stalin launching an attack on Vijay, questioning its governance and even claimed that TVK government may not even sustain beyond 3 months. Responding sharply, TVK has hit back with a series of counter-attacks, alleging that for some leaders, power remains confined within family circles. Further, TVK went on to say that Stalin is being misled by his own camp and even clarified that his political future could be at risk. Meanwhile, the political clash has also escalated over the upcoming Chennai mayoral elections. Tamil Nadu Minister Adav Arjuna has alleged DMK MLA was insulted and challenged Udayanidhi Stalin to win at least one of the 25 posts, warning of a strong electoral defeat for the DMK. In a sharp counter, DMK Organizational Secretary R.S. Bharati dismissed TVK's claims, asserting that no one can challenge the leadership of Stalin or Udayanidhi. He added that TVK lacks political strength and even went on to challenge that he would shave half his moustache if TVK manages to win the mayor elections.
2: நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பற்றி எல்லாம் நான் அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னேன், 6 மாசத்துக்கு இதை பற்றி நான் பேச போறதில்லை. ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்துவிட்டது. அதை பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. 6 மாசம் இல்லை, 5 மாசம் இல்லை, 4 மாசம் இல்ல, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
3: இதுவரைக்கும் நாங்க பதில் சொல்லல. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்தினீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, பில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா, 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க.
4: தளபதிக்கோ அல்லது உதயநிதிக்கோ சவால் விடுற யோகித கொஞ்சம் கூட கிடையாது. சொல்றாரு ஒரு தேர்தல், ஒரு மேயர் கூட வர முடியாது. வரலாறு தெரியாம பேசுறாரு. எம்ஜிஆர் விட பெரிய தலைவர் விஜயம் கிடையாது, மத்தவங்களும் கிடையாது. 84 எலெக்ஷன்ல நாங்கள் எதிர்கட்சியாக

0: அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியா கூட வரல. எம்ஜிஆர் தேர்தலுக்கே வராம அமெரிக்கால இருந்து ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார்ந்தார். 84ல் உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 102 முனிசிபாலிட்டியில ஏறத்தாழ 90 முனிசிபாலிட்டி எங்க கூட்டணி ஜெயிச்சு, நான் உள்ளிட்டு ஜெயிச்சோம். தமிழ்நாடு பூரா உள்ளாட்சி தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன், ஏறத்தாழ ஒரு சட்டமன்ற தேர்தல் தான். நான் வந்து இப்போ இவரை கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் வை, ஜனவரியில வை, ஒரு மேயராவது நீங்க வந்தீங்களா, நான் ஒரு பக்கத்து மீசு எடுத்துறேன்.
1: The story and much more from our website, that's indiatoday.in. You can download the app as well. News continues right here. Thank you for watching.
2: You are watching India Today.
3: Whatever you're in the mood for, TuneIn has the music to match. From today's hits to timeless favorites and new discoveries, it's all streaming in one place. Discover stations that fit your vibe and keep the music going all day long. Just search music or ask your device to play your favorite music station on TuneIn.